0: Danilla?
1: Hey, Ashwin. Where are you?
2: Hey, Padangki.
1: Adiri, get a moss. Adiri, get a chatno.
2: நான் உங்கிட்டு பயந்தானே.
1: ஆஜும் பஷ்ணம் கிடிக்கு, ஓகே? நான் கழிச்சிக்கு போவு. வாக்கு என்ன பின்ன சம்சாரிக்கியாம். காரியங்களைக் கேண்டுக்கிறேன்.
0: நெஞ்சோடு!

My Radio 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா. தக தடக படக தில் தடக தடக கயா அடக அடக நா மானா லட்கிரே உலஜ கய கேசே கோய் ஹட கயா மன் செ லிபட அஞ்சானா வோ நீல அங்க சா ரூப ரங்க லதி சகல சமாதி பிரேம பங்க அங்க அங்க பேர் மனம தங்க ஒரு தங்க தங்க

My Radio 90FM கேட்டறிஞர் கோட்டுகூடா. Chicka chicka chicka chicka chicka chicka.